வீரமணி கண்டரே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டரே, எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு அண்ணா.

0: சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு
1: சபரிமலைக்கு
0: கல்லும் முள்ளும்